0: ཁང་གི་ཨུང་ཏི་ལེ་ཁོན་པེ་ནི་ཚོ་སེ་ད་རོ་བེ་ཚེ་གུ་ནི་པམ་པར་ཚོ་ཝང་པོ་ཞུན་གི་ཅེ་ཤུ་དུ་ཡེ་གུ་དེ་ནི་ད་ཟོ་མ་མང་མིན་ཁང་གི་དེ་ཐང་ལ་སུ་ཚེ་ཁ་གི་གོ་ཞང་ངོ་སོ་ག་བ་དེ་ཐོ་ནི་པམ་པར་ཚོ་ག་ཁི་ལི་གི་ཅེ་ནེ་གུ་དེ་སོ་ད་ཤུ་དུ་རང་གི་ཅེ་མང་པེ་ཡེ་གུ་ཡེ་གེ་གི་ཅེ་ཝང་པོ་ཞུན་གི་ཅེ་ཡེ་གུ ཁྱི དེ་ནི་ཐུན་ཁོ་ཁ་ཐོ་བ་ད་ཁེལེ་ཅི་ནུ་པ་ཁེན་པ་སོ་ཅ་གནས་སའོ་ཁོ་ལ་ནུ་ཁོ་ཡོ་གུ་དེ་ནི་ཝང་པོ་ཞུན་གི་མང་ཚུལ་ལ་གོང་དྲན་ནི་ཅིན་ཏུན་ན་བེ་དེ་ཐང་ལ་སུ་ཡ་གུ་ལོང་ཤོ་ཐོ་པ་ཤེ་དེ་མང་ཚུལ་ལ་ཐོང་ཐང་ད་ཤིན་ན་དེ་ནང་གི་ཁེ་རོ་དེ་དེ་ཏ་ཝ་ཤེ་ཆ་ནོ་མོ་མང་ཁང་གི་ཨུན་ཁྲི་ལེ་ཁོན་བེ་ནི་ ཁྱི
1: ཁྱི ཐུན་ཞི་ལ་ཅན་རིན་དོ་སོ་ཉན་ཅེ་དོ་པེ་བ་ཤི་མང་ཁང་ཟོ་ཡམ་རེ་ཡང་དོ་ལོ་ཅེ་ག་ཅ་བ་ཚ་ཁྱོ་དེ་ཚ་ལིན་པེ་དུ་ཚེན་དར་མུ་སོ་ཅན་རིན་དོ་ཡེ་པེ་བ་ཏ་རན་པ་ཏ་ཁ་སོ་དོ་པེ་ཚ་ཡེ་ཇ་ཚ་མང་པོ་ནེ་ཉི་མི་ཡོ་ལ་ཅུ་པེ་ཚན་དང་ཚ་ཅན་ཅེ་དོ་ཆུ་ཧེ་ལོ་ཡང་ནེ་ཚ་ཀན་ལོ་ཅ་ལ་ཅ་ར་ཤན་ཅེ་
0: 我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的。我们的人都是一样的
1: 李松啦，差当着人证，也从习近平讲，定个有个为难的人类团结的梦想叫做教育。解开这我们人类和亚当，也有人个从小电器的青年送个团结过。才离开对餐难了，恰鸟怂恿被过吃里个了月。满看着娘没人想个忙错，滚点草木呢。
2: 啊，那里啊，差个比赛是上哪路了？俺个等不起来的。啊，那等不起来的，那几万来人呢？我这个差个主动个，也都也不也做这个弱。啊，那我这个错的也都要给有一个，明天。
1: 满看着娘没人想个忙错，吃了洋葱鸡。
3: 那里那个了，差个比赛是的，里边的太嘛上肉的，啊那肉的，哦泥巴脸甜那里呢，哦泥巴脸的差个人呢，罗强强罗吉的隔壁的差的娇娇里的呢，说罗猪猪是这里的，听我的人的啦，的安个啥有的比赛把了金镯头个肉哟，那我让木个的那比赛的是人的啦，比赛是俺们做的做那个不赢。
1: 做工众多，用路细节，人多擦擦我额表示，人有把年休在业界，当个初级年休被年终就工作了一年，弄个的点别人多些别，闽南罗中了改为三百桂林两个，抵达敦煌，罗中中个那些用的也没用路细节，人多计算，当个真正的正式的数据月息的一年表达，初把年龄结成的，让这两年一些经历投缘。罗荣总为用力看个推测说看，东一张个，大家真正都托俺当不上送，但那人们用着种的些事，你们的人呢，你用路就写下他的男主角立刻脱靴的，忙从那来现在单位里把许久人给解决。对呀，这一种多冷酷的动荡的，严肃些了，拉自己先这表达，这又把团结冷酷的就看落了，像这人。

0: ཅོང ལུང ཅིང ཉིན ཅིང ལེ ཁོང ཐང གི ལུང ཅིང ཅེ སི བི ལན ཡི ཅི བེ ལེན ཅིང སི བི ལན ཡི
1: མན ཇུ ལེན ཅེ
0: lo chang chobo choma cha keng kan song che ji da da ning gu cho be len chen da na be jong long ching nin chen le ko tang ge long ching jie si be lan yin ji be len chen di ji de ren ga si be lan yin ji be len chen no si be zong yi da si be zong dam nga de mi jie ji nan si len chen song zhe zhe xi ge san la xi qi nong de nian shuo
2: CB 综艺
3: CB 综艺
0: 李总主播这么说第二个 CB 综艺团结的村农丁哈他三路的路穷李总主播罗马出席之之比我也要 CB 综艺党丁哈拉萨拉鲁鲁琼罗金阿比罗马都是一级别阿妈且格里卡松西比中一年短期营回来丁哈拉萨鲁的鲁琼罗金主比罗马七十几级别阿姨阿五西比中一年短期营

0: 这里是中国西藏广播电视台藏语康巴语广播。
1: 那那呢，中国北京龙天音台来控制，康格龙天音。
2: This is Tibetan broadcast from China Xizang Radio and Television Station.
3: Say na ba zu gu kan su. Di ren ne, bie mei da luo bie da nga ba cai ba yu ni xi lu ni du ni zu lu xi da zu bie cai ba ni xu zhou.

0: gebo ta na hi zhe zhe wo de ni zha zhe hi de ge chong ma ngo ngo qiang de ngo ni shi li nong le chang chang jin zhu de ni zhen ni xie zhu ji chai zhe
1: bo ri ri mo ta nao ji lao ri ni
0: ta mo zha dong ge ma niu zha cha ru zhe ta ta chong mo zha mo yi gong le ta du zhu de ka la ya sa ga li ka mo zha mo ye zhe zhe yo de ta dui mei nong chong la ma dong yu xiu ta de li ngo ni xie xie lang ko nan zhu
1: bo ri ge mo zha ji de la jup sing go mo chuma ge ge ge mo ta tong nyo si ji ju lang ka ma si de ji na ngo yin da la yang si si chao ri wo ho yo ba zu zu ji zha mo nyong zu sang ta nga mo ta tong to ma zha ta de le ge mo ge ni ji ju lang ka bi pe du ri
0: ji ji ta nga he gen ge ge xiang bu de ji ci yin zu ti ngo ni la sang zu ri
1: bo ri ji ri ji bin zhen zhe ho yo guo ya bu dang ho yo la ba zu qin bu me you wei ji
2: 主播那把做，大大七级三级比零级的呢，北京某某公交弄车里刚看见弄车就，你就是为了让用西北，日子零级的人，俺呢你准备冲着赢。记得没记？记得没得错嘛？让你这三路东西，也不是没那，团结结账咱们讲，第几没把马子，三点的没记比，没忙不写，通知一把的。 山东东区各样党出席协办人呢，你当刚一样，立即有办人比，聪明山东各样党出席协办人呢，还将各七八十人，第二三百几部党，那我各位老年，年纪顶别六七十年呢，赶紧到。